0: 年多个季节，王顺是木个吃不死的。前子，看那嘴裤上菜还太大，今天呢，那嘴看到看不着。哦，阿江江，陈大弟，你路路到边上么过去？偏头有那面呐，还不么说？
1: 明个啥？
0: 啊，陈秀娥啥？陈秀娥。
1: 小霞，啥给写的？把作品写来套吧。亚娟啊，
0: 木子啦，
1: 啥给还扯皮呢？把作了快写啊。
0: 哦哦，钱能阿朱明达。
2: 永华。
0: 亚娟啊。
2: 多钱呢？
1: 啥给还扯呢？把作了快写啊。
0: 徐欧。
1: 哎，陈秀娥。
0: 嗯嗯。
1: 他的折腾。
2: 走。
0: 走。
3: 刘仁成啦，俺是那英语学啥不行，吃两个月呢。
0: 你最多是吃一个月。
4: 阿来，俺做地来学不行，从小同学看呢，一直当街对不对？莫拉的个，俺是那老清楚。
3: 去哪座同大个人能送的？老来那对面的蓝山新个些。
2: 哦，去哪年个老早街巷个？去哪座地块呢？我们亲戚是一岁前辈开始的，突然收的呗。
4: 老早街巷啦。
2: 他是。
4: 顶着，俺做可怕哈苦着。
3: 隔壁的老赖头就算啥，但是老赖呢，再也要嘛事。
2: 阿赖，听这也不是。前年一下，陈小娥开发电影呢，俺就参加主演。
4: 拍进甘肃看了两个月。
2: 甘肃看了？
3: 他是孙鹤堂，甘肃看是个。
4: 哦，对对对。
2: 来，拖车呢？
4: 接他嘛去。
2: 走。唉，我对这就是原因不是。
0: 嗯，听啥啊你？看来要解散也忍不住，要不然呢，我今天看来啥着？
2: 哦，大大是，你在家里有的。
0: 啥子忙大去不人家身边？
2: 马上你有说，哪去那么多？
1: 看来可是东西多些啊！今年冷，风扇机天天看来啥酒？要结束了，工资也干了，甚至钱不花。出账年见大腿骨，
2: 听这前面的今年了几个多啊？
1: 嗯，给嘴嘛谢谢。给他做俺产业的别的职业不行，天上长天那给巡逻天数，老群聚前，同大爷我住木头吧，我呢确实有嘛事，你的抗病拿了最近，除了老来个，俺做的。这也可怕有些，你打长钱弄错处，米仓拿了钱钱，忙错给上不打，忙错给心真心不切乎些。第几个年初，本地拿了路有些，一年谈的。啊，是，听见，看你有嘛事？
5: 啊，看那年送不当时，他打开的一年，仓马托年打，别就给主皮呢，新年也不清时，是吧了？
1: 泡沫给起的年干不平。
5: 朱立成了，弟弟，我最近看他跟着小叶学。老家变空了，王顺四年级的那年三十，看他最近过些，土城是有的喂。
1: 王顺哎，陈哥。
2: 你那龙年人。
1: 啊，弟弟陈过去，弟弟我从连起，估计安堂不是的。王顺是俺住的，年年都不提节气不平。
5: 阿莲，前呢，看咱家弟弟你最好的那玉米，真是难得。
1: 弟弟，王顺突然说起大不了死的，场面春节养不着死了皮。女子婆年纪能米，我做窗帘那里养姐，我做空心不了年上修罗了皮。锁帘锁姐的，婆女姐也的，老大推不起谁。弟弟哥。蓝色速度大呢，大大意。
5: 朱志成了，女子婆娘能没生气了，我就生气吐气。一年，青路赶去屯大了，迎接帮大过时。马些，特别姐和蓝色速度大有嘛事？看意思呢，我就谈到休息的童年都是有些久，接着，蓝妈娃没想到是有事事，
1: 没想到姐。给谁听这些呢？王顺马尼还有钱不是吗？
5: 钱啥？俺做看咱爷恰着难过些， kirang ye kim samang nga zo suni yong shibye yong a nang da mo ho
1: wang shun si nye di tu gu mi ya hu xio shi yi ne gyung hari yo zhe si ne gen zu le ga bu qie ke tu yi ne xio shi qie za wang shun a qi ten da di gin bie mi xin ta ni mi do qi mu shi wang shun ju guo ye po mo sui jie cu wa ge ye le la bu yo ma zhi ming an ni sim zu kui bu song za wang shun le ruo bu qie yu zi pi wang shun gi gen zu qie ye gi kum xi nie bu di gu ju dang guo sam chu tang bu wang shun ye xiong di ya bu xi bu xie jie lo ji lang zi gen zu kun ni qie mo su yi ne da wa zhu bei ci xi ni de wang shun ye yang gen zu ga qi gen qian bu xiu xia kui wei po mu wu yu jie a cai ga you ko ya hu jie le bu ruo si yi ye long da zha jie ko chong lian na le jie dan jie xie xie xi bu xi da bi di du kui nuo bu jie lian jie le jiu qi yi sa di guo mo tan dou ku ni ye zan le ka la si su Ra su su su da, rang yi ni ma kien le bu di kwa qin bu shi. Rang yi gen zu qi de, na chong wa gyo du wei. Rang yi po mu ya hu de sam lu dong da. Nian da gen zu qi, bu gu ke zhe qi wu shi. Su ya qi wu shi a, sam lu dan bin. Rang yi a qi ke zhe qi mei cheng mu du wei. Bu gu qi ju di shi, le su la na su ya qi wu shi. Rang yi bu gu la teng zhi bin. Rang yi zhe xin di ki jie, ku ni li sar ju da. Ya qi wu shi dong da, chen xin ya zhu shi.
3: Nian xin su.
4: Ya.
1: Ya. 这件事的
6: 妈拉特见啊
1: 听着楼马是 王顺看了谁才你 罗琴斯 你不得 生育里对不起了 你去拉下 我来不去 老师要不给吐不出 他的三路口对 心急不缺的名度
5: 朱丽成了 给他给的对 王顺从林娜了 给他的对 去最好是一名
1: 都这些我都会了别急别急去去你别也有意前的给他最难念去最后就落手嗯光没去去对不约不约弟弟你谁不念约他的意思呢生就念不着过初就有些弟弟呢其实去去你们念对别牌王顺别的给他你们都得有什么哦是弟弟
7: 哦,
5: 我婆婆说肉的疼得从连给玻璃烂鱼给他也农民吧农民农民哦第一年不得龙泥大娃我别请我去我别请你退钱时可你婆婆你年那年这钱时你先不起来你去老爹大娃准备吃新年了我别请你退钱一米几对的
1: 我把钱给退休一下朱志成了托钱呢钱的提及他还休息今晚我做两个团呢等到同事送行给有嘛是两个月呢都是学习来是现在你也辛苦了给我去了成功一下雅琴的
2: 朱上校了今天该开始见着 dawa chukbe tsi shi lu tona tete naya kari ina.
5: Pongbe tak tse ka lak news po ye chong ye tuju sep ti xia. Dawa chukbe tsi shi chi chu chu chu sumu ne chukbe par ri xia. Yi ne zhu ri chen la ye sung ye le. Wang shun da kui po mo zhu ri chen la ki na li yo ri sung ki. Che za, kwa na ni sa ye ki tuju kor chung yo ma shi.
8: Yingi ma ri, tona chi mu tete no an yong.
5: Che za nye che ne, zhu ri chen la ye liu hong mei ni ye tuju di news po be tuju ri guo mu shi.
1: 可多些呢忽然间刘红梅到我准备请我的三个人逛街你到吧你去三个人逛街吗王顺龙的车大学不是嗯现在我去给这个下面我去去一团大门过有时谈不定特别是有个单节行政三团就过天危险就是你不定王顺给婆婆玩玩中车节 弟弟,王顺去去推三妹妹,帮大姐修就是。孙不敌一能。
5: 林小霞也提到，刘红梅了年不轻年的，拉过一边足球欠下什么的喂。李瑞军了提这些，快移民到的。
2: 咱的新车三团去了的，往往如此呀。你看还会有谁？李瑞军了提这些，来拉学一下。
8: 这上下啦，我最呀，你再没把两个钱，李瑞军了存着钱我买吧。
5: 家中去喂。他是俺做主这也好投诉。通过年岁也好时间，三小俺不念李瑞军的是在前头。
2: Less。